ஃபேமிலி தேல் குங்குமம் பொத்து சுதுகாந்தும் வெனிவெல் அறுபது சா வதமல் அடங்கு பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கெக்குலு பேபி சபன் பிலிந்த சமட்ட ஹெல உசு ரெக்கவரணே.

ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்புயமியன் டைமிருன 11th போனஸ் பிரதிலாபே அகைய ருபியல் கூட்டி 1460 ஹட்ட இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியக்குமின் மவுக்குமின்

0: மந்தாரம் வித் தரங்கா அலுத் தன கடும மிளக் கசாக்கல கிரீன் சூப்பர் வித்தின் ஹிதா கண்ண பெரி அடும மிளகுட தென் பாண்ட ரசாக் ஒபத் அது மேவித் வினுச வட்டா கண்ண ஷாக்கா மாத்தலை அத்துருகிரிய முல்லேரியாவ நாரம்மல கனே முல்ல கம்புல கசாக்கல கிரீன் சூப்பர் கசாக்கல சமூக வியாபாரிய வித்தின் இந்தியன் டேஸ்ட் எக்கட ஸ்ரீ லங்கன் ரசமாவன மாத்தர ஃப்ரீலன் ஹில மசாலா கிரீன் ரெட் பிளாக் ஒபத் கெமதி ரசேக்கின் ரச பலான் மாத்தர ஃப்ரீலன் ஹில மசாலா
1: பய கானா டிரைவ் கல்லா ஆபீஸ் எக்கே பிசி உனாம என கொந்த கேக்குமட்டு மம சித்தாலேப ஸ்ப்ரே கலா
0: சித்தாலேப் பரம்பரா கன நாவுக்கு விஸ்வாசிய தினோ சானே